காசி வலட்டு கண்ணன்பே, காசி வலட்டு தின்னன்பே, மனுசு கமனம் மினிசு நீ, காசி வாசி அத்தியாயலங்க உமஹிங்காய் கண்ணட்டுனே.

நுப்பமாவ சலக்கில் நிவனட்ட கருணுவான்மிய பமாவ நுசலகில் மரணையட்ட கருணுவான்மிய எஹெயின் பிங்வத நுப்பமா ஊவோ நுமெரி பமா ஊவோ மலவும் வெனிய தம்மபதய அப்ரமாத வர்கள்.